ஆரூன் ஏனாக முசந்தி கமாய் ஜீனத்திற் கமாய் ஏனாக கௌமுக தெரிய நுகுதே துனியேக திருளும் எதே மீஹும் புனுவே காரூனல் லிபுனு ஃபத முசந்தி கமே திமம் மென்ன வெஸ் லிபுனு நம கிஹா ரங்கலு வீசியே அம கஷவரும் ஏனாயகி பொடு வெகும்வா நசையி பெக்கே வெறியக்கங் கஷவரே.

மீஹாதன்னாஷ் ஃபஹே ஹம கஷ்வரும் அல்லாஹு கண்ட அழுவா ஃபாவா அஜல் அன்ன ஹுட்டு எகலாங்கி முளங் அசவா ஒடுகிம்வா முளத் தின ஒடுகிம்வா ரஸ்கலாங்கே.